0: RMF Reggae. Jedyna rasta stacja na rmfon.pl.
1: Hi, enbu nanbargale. Walk like an African, அதாவது ஆப்பிரிக்கனுடைய நடையிலே இசை என்று இதை சொல்கிறார்கள். இங்கே ஒருமுறை ஆப்பிரிக்கனுடைய இசையோடு எமது இசையையும் இணைத்து மிருதங்கத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். ஆப்பிரிக்கனுடைய இசையை நாமும் இணைந்து மகிழ்வோம். இங்கே ஒருமுறை வோக் லைக் அன் ஆப்பிரிக்கனாக நாங்களும் இணைவோம். தேங்க்யூ. திஸ் இஸ் திலீபன்.